0: சச்சம் சக்கச்சம் சக்கனம் சக்கதம் சச்சி தங்கிரு தக்கிரு சக்கச்சம் சக்கச்சம் சக்கனம் சக்கதம் சச்சி தங்கிரு தக்கிரு சக்கச்சரி சதல சச்சம் சதல சச்சினி சதில சச்சனு சச்ச சரி சதல சச்சல சச்சினி சதல சச்சம் சம் சச்சல சச்சம்
1: கம்பத்தன் சீர் வீச்சக்கர தழக்கம் பொத்தன் சீர் வீச்சக்கர கரபுத்து கண்டு கொண்டு கரபுத்து கண்டு கொண்டு

0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சத்தரி சதல சஞ்சலு சதல சத்தினி சதினு சச்சலு சதித சரித சலத சலு சத்தினு சத்தம் சம் சம் சத்தம் சம்
1: சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம்